ஆனந்தமோ பரியோலோ நைலக்கென்னை பூங்கடே ஆனா பகே தோனி வாஜுன்னா ஒல் எங்களை சிறப்பு பிரசென்ன பசங்க.